விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர் நேயர்கள், இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3MDR.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேரலை வரவேற்பது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாசிய இசை, இலத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல் நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சிறவை சமூக அறிவித்தல். விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடுவோம். பரதநாட்டிய நடனம், தமிழிசை, கிராமிய நடனம், நாட்டுக்கூத்து. இந்த நிகழ்ச்சிகள் 14 தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 முதல் 9 வரை நடைபெற இருக்கின்றது. பன்மேராகோல் விஜிசிசி டனினோங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருக. மேலதிக விவரங்களுக்கு தேவ் அவர்களை 04-32-321-032 அல்லது உதய அவர்களை 04-33-332-932 அல்லது மயூரன் அவர்களை 04-00-41-315 தொடர்பு கொள்ளவும். ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் 9 வரை நடைபெறும்.
1: மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆசிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை கேட்கலாம்.

0: ओम शांति। धर्म श्रेष्ठम कर्म श्रेष्ठम ஆகும். கீதையிலே முக்கியமாக பகவான் கூறுவது என்னவென்றால், ஹே அர்ஜுனா, யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதே அப்யுத்யானம் ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் என்கிறார். அதாவது, நான் அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறேன் என்கிறார். மனித ஆத்மாக்களின் தர்ம பிரஷ்டம் கர்ம பிரஷ்டம் ஆகிவிட்டது. அவர்களின் தர்மத்தை சிரேஷ்டமாக்குவதற்காக நான் வருகிறேன் என்று பகவான் கூறுகிறார். ஆக தர்மம் என்றால் என்ன? மனிதனின் தாரணையில் இருக்கிறது என்கிறார். அதன்படிதான் ஆச்சாரங்கள் அமைகிறது. அதன் அனுசாரமாகத்தான் அவரின் கர்மங்கள் வெளிப்படுகிறது என்கிறார். அதாவது, நம்முடைய தர்மம் ஆதாரமாகத்தான் கர்மம் அமைகிறது. கர்மத்தின் ஆதாரத்தில்தான் நம்முடைய சரித்திரம் அமைகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே சிவதந்தை சிரேஷ்ட தர்மத்தை உருவாக்குகிறார். எனவே தர்மத்தால் தாரணை, தாரணையால் ஆச்சரணம், ஆச்சரணத்தால் கர்மம், கர்மத்தால் சரித்திரம் என்பது உருவாகிறது. ஆகவே தர்மத்தால் தான் சரித்திரம் சிரேஷ்டமாகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பரமாத்மா தெய்வீக சரித்திரம் நிறைந்தவராக நம்மை உருவாக்குகிறார். நம்முடைய சரித்திரம் போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய, பூஜிக்கக்கூடிய தெய்வீகமாக வேண்டுமென்றால் தர்மம் சிரேஷ்டமாக வேண்டும். ஏனெனில் மனிதனால் தெய்வீக சரித்திரங்களை உருவாக்க முடியும். மனிதனால்தான் சமுதாயம் என்பது உருவாகிறது. சமுதாயத்தால் தான் சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்டமாக கொண்டு வர முடியும். தர்மம் என்றால் தாரணை என்பதாகும். அதனால் சிவத்தந்தை அவதரித்ததும் முதன் முதலில் சர்வசிரேஷ்ட தர்மத்தை அறிவிக்கிறார். குழந்தைகளே, எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருங்கள் என்று ஆணையிடுகிறார். ஏனெனில் இதுதான் அஸ்திவாரமாக அமைகிறது. இந்த சர்வசிரேஷ்ட தாரணை இல்லையென்றால் தர்மமே இல்லை. தர்ம ஆத்மாக்கள் மனித உடலில் ஜனனிப்பதில்லை. அவர்கள் மாற்றான் உடலில் பரகாயப் பிரவேசம் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட தூய ஆத்மாவாக இருந்தால்தான் தர்ம ஆத்மாக்கள் ஆக முடியும். ஆக தர்மம் தூய்மையாக வேண்டும். எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருங்கள் என்று ஆணையிடுகிறார். ஏனெனில் இதுதான் அஸ்திவாரமாகும். இந்த சர்வசிரேஷ்ட தாரணை இல்லையென்றால் தர்மமே இல்லை. ஏனெனில் துவாபர யுகத்திலிருந்து கர்மம் பிரஷ்டமானதால் தர்மமும் பிரஷ்டமாகிவிட்டது. ஆகவே சத்திய தர்மம் ஸ்தாபனைக்காக சிவதந்தை நமக்கு தூய்மையின் தாரணையை சர்வ உத்தமமாக முக்கியத்துவம் அளிக்கிறார். தந்தை நம்மை தூய்மையுடன் டபிள் அஹிம்சாவாதியாக ஆக்குகிறார். இதனால் நாம் மனம் சொல் செயலில் தூய்மையை தாரணை செய்து சம்பூரண நிர்விகாரி மரியாதா புருஷோத்தமன் ஆகின்றோம். நம்முடைய ஆத்மா வணங்கக்கூடிய, பூஜிக்கக்கூடிய, மரியாதைக்குரிய புருஷோத்தம நிலை அடைகின்றது. அதனால் முதன் முதலில் தர்மம் சிரேஷ்டமாகுவதற்காக தூய்மையை தாரணை செய்ய ராக்கி என்ற பந்தன கயிற்றை கட்டுகிறார். இன்று விகார சம்ஸ்காரம் மிகவும் வலிமை அடைந்துள்ளது. அதனால் பவித்ர தாரணையை மெல்ல மெல்ல செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. எவ்வாறு ஆட்டை ஒரே வெட்டில் வெட்டினால்தான் தேவி அந்த பலியை ஏற்றுக்கொள்வாள் என்று பக்தியில் மூட நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், பரமாத்மா தாரணையை ஆணையிட்டவுடன் ஒரு நொடியில் அதை நாம் சிந்திக்காமல் தாரணை செய்ய திட சங்கல்பம் அவசியம் எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு க்ஷணத்தில் பலியாவது என்ற பொருளாகும். தூய்மைதான் அஸ்திவாரம். ஆகவே நாம் தூய்மையின் தாரணையை வலிமையுடன் மேற்கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் திட சங்கல்பம் அவசியம் செய்ய வேண்டும். நான் இப்பிறவில் தூய்மையாக வாழ்ந்தே காட்டுவேன் என்று நாம் திட சங்கல்பம் அவசியம் எடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அவன் தர்மசிரேஷ்டம் கர்மசிரேஷ்டம் ஆகுகிறார். கர்மம் பின்னால் வருகிறது, ஆனால் தர்மம்தான் முன்னால் வருகிறது. அதனால் எதுவரை தாரணை சிரேஷ்டம் அடையவில்லையோ அதுவரை கர்மம் சிரேஷ்டமாகவே முடியாது. தாரணைதான் முதலில் முக்கியத்துவமாக உள்ளது. அதை நாம் முதலில் தூய்மையாக வாழ்வேன் என்ற சங்கல்பத்தை திடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திட சங்கல்பத்தோடு தூய்மையை மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய இந்திரியங்களை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தக்கூடாது. புரிந்து கொண்டு பிறகு அதன் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் நமது ஒரிஜினல் சொரூபத்தை, ஆதி அனாதி சொரூபமே தூய்மைதான் என்று பரமாத்மா நமக்கு சிவத்தந்தை நினைவுபடுத்துகிறார். குழந்தைகளே, நீங்கள் நிராகார நிலையில் இயல்பாகவே தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். உங்களது ஆதி அனாதி சொரூபமே தூய்மைதான் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இதை நாம் நினைத்தால் தூய்மையான வாழ்க்கையில் வாழ்வது நமக்கு எளிதாக சுலபமாக இருக்கும். அதில் கடினம் என்ற உணர்வு ஏற்படாது. தூய்மையில்தான் சுகம் சாந்தி என்பது நிறைந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். அவ்வளவு சிரேஷ்ட ஆத்மாவாக இருந்தோம். எவ்வளவு சிரேஷ்டமாக! தேவ ஆத்மாவாக, பூஜிக்கக்கூடிய ஆத்மாவாக, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஸ்வர்க வாழ்க்கையில் வாழக்கூடிய ஆத்மாவாக இருந்தோம் என்ற விழிப்புணர்வு நமக்குள் வந்துவிட்டால் தூய்மையை தாரணை செய்வது கடினமாகவே இருக்காது. நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களை, உள் உணர்வுகளை வலுக்கட்டாயமாக அமுக்குகிறீர்கள் என்று உலகிலுள்ள மனிதர்கள் கருத்து கூறுகிறார்கள். அதாவது, உங்களுடைய உணர்வுகளை சப்ரஸ் செய்வது நல்லதல்ல என்கிறார்கள். ஆனால் ஞானிகளான நாம் அவ்வாறு செய்வதில்லை. யார் புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சப்ரஸ் ஆகும். சப்ரஸ் ஆனால் பிறகு அதே டிப்ரெஷனில் போய்விடுகிறார்கள். அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இயல்பாக செய்வார்கள். மனம் சொல் செயலில் தூய்மையை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சி ரிவார்டாக கிடைக்கிறது. திருஷ்டியில் கூட தூய்மை வேண்டும். திருஷ்டியில் விகாரம் வந்துவிட்டால் உள்ளத்தில் மகிழ்ச்சி என்பது போய்விடும். அடுத்து தர்மம் என்றால் கடமை என்பதாகும். எவ்வாறு ஒரு பிள்ளை தனது பெற்றோரிடம் நேர்மையுடன் கீழ்ப்படித்து நடக்கிறது, அது அப்பிள்ளையின் தர்மமாகும், கடமையாகும். தாய் தந்தையரிடம் நேர்மையுடன் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஒரு பிள்ளையின் தர்மமாகும், கடமையாகும். அதே போன்று சிவத்தந்தை குழந்தைகளாகிய நமக்கு என்ன கடமை அளித்துள்ளார்? நாம் சிரேஷ்ட கர்மத்தில் நிலைத்திருக்க வழி கூறுகிறார். பொதுவாக அனைவரும் தனது குடும்பத்தில் அவரது கடமை என்ன என்று சிந்திப்பார்கள். இந்த குடும்பத்தில் என்னுடைய கடமை என்ன என்று யோசிப்பார்கள். அந்த கடமையை உணர்ந்து அதன்படி நடப்பார்கள். ஆனால் இங்கே பரமாத்மா உலகத்தையே, விஸ்வத்தையே உங்கள் குடும்பமாக பாவித்து உலகத்திற்கான கடமை என்ன என்பதை சிந்திக்க வைக்கிறார். இந்த உலகமே நமது குடும்பமாக பாவிக்க வேண்டும். அதாவது, இந்த சிருஷ்டியையே நாம் வசுதேவ குடும்பமாக நாம் பாவிக்க வேண்டும். ஏனெனில் நமது பாவனை எல்லையில்லாதது, பரந்த நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். உலகம் என்பது முதலில் நம்மிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் தான் முதல் ஆளாக இருக்கின்றோம். நம்மிலிருந்துதான் உலகமே ஆரம்பமாகிறது. முதலில் நமது ஜோதி பிரகாசிக்கும் போது நம்மிலிருந்து உலகிலுள்ள அனைத்து ஜோதியும் பிரகாசமடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழு குணங்களை முதலில் நம்முள் வெளிப்படுத்தினால் நம்முடைய கர்ம பந்தனம் விடுபட்டுவிடும். சுய தர்மமான ஏழு குணங்கள் எப்போது கர்மத்தில் வருகிறதோ அப்போது சர்வகுண சம்பன்னம் ஆகிறோம். ஏழு நிறங்களில் ஒன்றை ஒன்று கலந்தால் எவ்வளவு நிறங்கள் கிடைக்கிறது? முக்கியமாக ஏழு வர்ணங்கள். அதே வர்ணத்தை நாம் ஒன்றோடு ஒன்று கலந்தால் எத்தனை வர்ணங்கள் கிடைக்கிறது? அதே போன்றுதான் சுரங்களும் ஏழுதான். ஆனால் அந்த சுரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கச் செய்யும் போது எத்தனை புதிய புதிய சுரங்கள் உருவாகிறதல்லவா? அதே போன்றுதான் தர்மசிரேஷ்டம் ஆகுவதற்காக சிவத்தந்தை நமக்கு ஆச்சரணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் கூறும் நியதி நியமங்களை ஈஸ்வரிய மரியாதைப்படி நடப்பதால் நாம் மரியாதா புருஷோத்தமன் ஆகின்றோம். நம்முடைய பண்புகள் தெய்வீகமாக சிரேஷ்டமாக ஆகும்போது எவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாம் நின்றிருந்தாலும் நாம் தனிப்பட்டவர்களாக தென்படுவோம். கர்மம் சாதாரணமாக இருந்தாலும் மனோஸ்திதி உயர்வாக இருப்பதால், ஸ்மிருதி நினைவுகள் உயர்வாக இருப்பதால், நமது தர்மம் சிரேஷ்டமாக இருப்பதால் கர்மம் நம்மை தனிப்பட்டவராக எடுத்து காட்டுகிறது. பிரம்மாவின் உடலில் பரமாத்மா அவதரித்தார். தர்மஸ்தாபனை மட்டுமல்ல தெய்வீக ராஜ்யஸ்தாபனையும் செய்வதால் ஆரம்பத்தில் தூய்மை என்ற தாரணையை வலுப்படுத்தினார். தன்னை சுற்றி உள்ளவர்களின் பெயரைச் சேர்த்து ஆத்மா ஆத்மா என்று இடைவிடாது எழுதுவார். இரவும் பகலும் ஆத்ம பயிற்சி செய்வார். இவ்வாறு தன்னுள் சென்று இரவும் பகலும் ஆத்ம பயிற்சி செய்து தூய்மையின் தாரணையை வலுப்படுத்தியதால் உலகமே திரண்டு வந்து எதிர்த்தும் இயக்கத்தை அசைக்கவே முடியவில்லை. எத்தனை எதிர்ப்பு சோதனைகள் வந்தாலும் தூய்மையின் தாரணை வலுவாக இருந்ததால் சிவத்தந்தையிடமிருந்து எவராலும் நம்மை பிரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடுகிறது. இதைத்தான் சாஸ்திரத்தில் இறைவனை அடைய மலை கடல் கடந்ததாக கூறுகிறார்கள். பரமாத்மா வழிகாட்டிய ஸ்ரீமத்படி நடப்பதால் நமது கர்மம் சரித்திரமாகிறது. பரமாத்மாவின் நினைவு நினைவு சின்னமாகிறது. ஆக தர்மசிரேஷ்டம் ஆனால் கர்மம் சிரேஷ்டமாகும், ஆச்சரணங்களும் சிரேஷ்டமாகும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய தர்மத்தை கடைபிடிப்பதில் முழுமையாக தன்னை செயல்படுத்த முயல்வோமாக. ஓம் சாந்தி.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711566 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன். ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஆயிரம் வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மனங்கவரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன், பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 258 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 0398033503. ரஞ்சனா ஃபேஷன்.
4: மெல்பர்ன் கார்லன்ஸ், உங்கள் சகல விதமான வைபவங்களுக்கும் தேவையான மாலைகள், பூச்செண்டுகள் மற்றும் புத்தம் புதிய பூக்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டியவர்கள் மெல்பர்ன் கார்லன்ஸ். மேலதிக விவரங்களுக்கு கதிர் சக 61 4031 651 2662, மொபைல் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். facebook.com/MelbourneGarlands. சகல விதமான பூ மாலை தேவைகளுக்கும் மெல்பர்ன் கார்லன்ஸ்.
5: Sponsoring 3MTR Tamil Show.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, பவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 எஃப்எம் அலைவரிசை ஊடாகவும் சங்கநாதம் .net.ae இணையத்தின் மூலமும் விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களை இவ்வார செய்தி தொகுப்பு தொகுத்து வழங்குவது KS பகீரதன். முதலில் பிரதான செய்திகள். பசில் ராஜபக்சவை கைது செய்ய பிடியாடை. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 21 பாதாள குல உறுப்பினர்கள். போலீஸ் ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்ப முடிவு தீதி நீடிப்பு. இலங்கையில் பணவீக்கம் 4.7% அதிகரிப்பு. இலங்கையில் தாயை தேடும் பிரித்தானிய பெண். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமாக நிதி பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறுதியை அடுத்து மாத்திரை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க சீசநாயக்கா இந்த உத்தரவினை பிறப்பித்தார். எலியகத்த வீதியில் உள்ள பிரவுன்ஸ்ஹில் முகவரியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் களத்தை வாங்குவது தொடர்பாக போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்குதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பசில் ராஜபக்ச மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் தற்போது உடல்நிலை குறைவாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனது என தெரிவித்து மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். எனினும் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் பசில் ராஜபக்ச பலமுறை நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதை கருத்தில் கொண்டும் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஐக்கிய ராஜ்யத்துக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு அங்கமாக லண்டனில் அமைந்துள்ள பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் செர்லி அயோர்கர் அவர்களை பிரதமர் கலாநிதி கருணி அமரசூர்யா நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். காலநிலை மாற்றம், காலநிலை நிதியுதவி, ஜனநாயக நல்லாட்சி, பெண்களின் அரசியல் பங்களிப்பு மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு பொதுநலவாய அமைப்பின் தொடர்ச்சியான ஆதரவு ஆகியன குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு மீட்சியடைந்த நிலைபெறான அபிவிருத்தி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நல்லாட்சி ஆகியவற்றில் இலங்கை கொண்டுள்ள அர்ப்பணிப்பை தான் மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் பொதுநலவாய செயலகம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளுக்கும் ஆதரவிற்கும் இதன்போது பிரதமர் கருணி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஆணைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் ஜெய பிரதீப் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவுநீரை வெளியிட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியவை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதனப்பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வழியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்களுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளது. அதன் பிரகாரம் நேற்று முன்தினம் அல்லாஹம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவக உரிமையாளர் மன்றில் முன்னிலையாகி தன் மீதான குற்றச்சுவட்டை ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து உரிமையாளருக்கு கடுமையாக எச்சரித்த மன்று 50,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் இனம் காணப்பட்ட சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு உத்தரவு பணித்துள்ளது. இதேவேளை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்ததாக திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் பொது சுகாதார பரிசோதனால் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்மாச்சி உணவகம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அம்மாச்சியில் திடீர் சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அறிவுறுத்தல்களை மீறி உணவகம் தொடர்ந்து இயங்கி வந்தமையால் குறித்த பிரச்சனைகளை சீர் செய்யும் வரையில் உணவகத்தை மூட பணித்துள்ளார். அதேவேளை அம்மாச்சி உணவக உணவு கையுறுவதற்கான விழிப்புணர்வு செயற்பாட்டையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து இந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் 21 பாதாள குழு உறுப்பினர்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டனர். நிலவும் மோசமான வானிலை காரணமாக கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச நிலையத்திலிருந்து வரவிருந்த பல விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டன. இவ்வாறு திருப்பி விடப்பட்ட விமானங்களில் இந்த குழுவினரும் வருகை தந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவத்த சமர மத்தியம் குற்றப்புலனாய்வு பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளை நடத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வார செய்தி தொகுப்பு. எக்கட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை மக்களிடமிருந்து பிடுங்கி இராணுவத்துக்கு வழங்கி தேசிய மக்கள் சக்தியை அரசாங்கம் மும்முரமாக செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமை இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கு அளவீடு செய்ய வந்தமை தொடர்பில் அவரை தொடர்பு கொண்டு வினாவிய போதே இவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் அடத்தாமாக இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த இராணுவ முகாம் உள்ள பகுதியை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களம் வருகை தந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பினால் திருப்பிச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் இராணுவ தேவைக்காக மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்தார். வடகிழக்கில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ மயமாக்கல் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்து அதிகரித்த நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகின்றது. குறிப்பாக வடகிழக்கில் இராணுவ இருப்பை நிரந்தரமாக தங்க வைத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சு அதிக நிதியை செலவு செய்கின்றது என்று குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் பலி வடக்கு பகுதியில் இராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே மக்களின் காணிகளை மக்களுக்கு என யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் ஜனாதிபதி மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். நஷ்டத்தை ஏற்படுத்தி வரும் 31 தேவையற்ற அரசாங்க நிறுவனங்கள் எதிர்காலத்தில் மூடப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் ரத்னசிறிசேன தெரிவித்தார். அம்பாறையில் புதிய நகரசபைக்கான அடிக்கல் நாட்டு வருகை தந்த அவர் மேலும் தெரிவிக்கையில், மகா சங்கரத்ன மற்றும் பிற மத தலைவர்களை வாழ்த்தி பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவரால் நகரசபைக்காக தயாரிக்கப்பட்ட பெயர் பலகையை திறந்து வைத்தார். இத்தகைய கட்டுமானங்கள் தொடங்கப்பட உள்ளன, ஆனால் அவை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இங்கு தமக்கு ரூபாயில் பிரச்சனை இல்லை, ஆனால் டொலர் பிரச்சனை உள்ளது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக மணல் விநியோகத்தில் ஒரு சீரற்ற நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது மாவட்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலைக்கு மணல் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்டத்தின் மெளி மாவட்டங்களுக்கான மணல் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2 மாதங்களாக மன்னார் மாவட்டத்தில் மணல் விநியோகத்தில் ஒரு சீரற்ற நிலைமை காணப்பட்டது. மணலை அதிகமான விலைக்கு விற்கின்ற நிலைமையும், அதே போன்று சட்டவிரோதமான முறையில் மணல் அகலப்படும் நிலைமைகளும் காணப்பட்டது என மேலும் தெரிவித்துள்ளார். தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கேகாலை மாவட்டத்தில் கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் 6 பாடசாலைகள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை மூடி மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்புமாறு வலய கல்வி படிப்பாளர் அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தற்போதுள்ள காலநிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு ஏனைய பாடசாலைகளை நடத்துவதா அல்லது விடுமுறை வழங்குவதா என்பது குறித்து தீர்மானிக்கும் பொறுப்பு அதிபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கல்வி படிப்பாளர் HL ஹரிச்சந்திரா தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் துறையில் பயிற்சி போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதிகள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி தேதி வரும் June 1st வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2026 March 27 தேதியப்பட்ட 2482 இலக்க அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்கவே இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தெமட்டகுட பகுதியில் 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகுட பகுதியில் உள்ள கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு அருகே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இவ்வாறு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மீண்டும் உங்களை வானொலிகள் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே எஸ் பாகிரதன். நன்றி நேயர்களே,
1: வணக்கம். விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்போர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். இனவிடுதலை போரின் இறுதிக்காலத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைவேந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17 ஆண்டு நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது. கடந்த 18 தேதி முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் கொழும்பிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. முள்ளிவாய்க்கால் அவலத்தினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் வகையில் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் நாட்டின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டன. பொறுப்பு கூறலை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் அந்த தீர்மானங்கள் மாத்திரம் போதாது, மாறாக சர்வதேச பங்களிப்புடன் கூடிய வலுவான பொறுப்பு கூறல் பொறிமுறையை கோரி சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. 2009 ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அவர்களது அன்புக்குரியவர்களால் நினைவு கூறப்பட்டனர். அதற்கமைய போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூறும் வகையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைந்தன. அந்த மோதலில் உயிர் பிழைத்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடி போரின் போதும் இறுதிக்கட்ட போரிலும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதுடன் தாம் அனுபவித்த துயரங்களுக்கு சாட்சியாக நிற்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக ஆவணப்படுத்தப்பட்டதன் பிரகாரம் மோதலின் போது இடம்பெற்ற சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு என்பன உறுதி செய்யப்பட வேண்டியதன் உடனடி தேவையை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுறுத்துகிறது. உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பக்கச்சார்பரதும் நம்பகரமானதுமான விசாரணைகள் இடம்பெறுவதை உறுதி செய்வதாக இலங்கை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பலமுறை வாக்குறுதி அளித்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் உள்ளடங்கலாக அடுத்தடுத்து ஆட்சி பீடமேறிய அரசாங்கங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டன என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அரசு தரப்பால் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதில் முன்னாள் அரசியல் தலைவர்கள், இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் தாக்குதல்களை சுற்றியுள்ளதாக கூறப்படும் சதித்திட்டம் ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகளும் அடங்கியிருந்தன. கோட்டை நீதவான் பாசசன் அமரசேன முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை சந்திப்பதற்காக மட்டக்களப்பு சிறைக்கு சென்றிருந்தனர் என்று குற்றம் சாட்டினார். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் ஒரு வாரத்துக்குள் அவர் விடுவிக்கப்படுவார் என்று அந்த சந்திப்பின் போது பிள்ளையானுக்கு தெரிவிக்கப்பட்டதாக பீரிஸ் நீதிமன்றத்தில் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பிலான சட்ட ஒருங்கிணைப்பை மூன்றாவது சந்தேக நபரான சுரேஷ் சலே கையாண்டார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மேலும் கூறினார். நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த பீரிஸ் 2019 இலங்கைக்கு திரும்ப அழைக்கப்பட்டு பின்னர் அரசு புலனாய்வு பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்ட சலே புலனாய்வு அமைப்பின் மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்தினார் என கூறினார். நாட்டின் புலனாய்வு வலைமைப்பின் பொறுப்பில் சலே நியமிக்கப்பட்டதன் பின்னர் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் மறைக்கப்பட்டன என அவர் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய முக்கிய நபராகவும் கூறப்படும் சதி திட்டத்தின் பின்னணியிலுள்ள பிரதான சூத்திரதாரியாகவும் சலேவை முறைப்பாட்டாளர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் என்றும் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தாக்குதல்கள் குறித்து சனல் போர் ஊடகத்துக்கு தகவல்களை வழங்கிய முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா மட்டக்களப்பு சிறையில் பிள்ளையான் இருந்த அதே சிறை அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுவதாகவும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட குற்ற புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த ஒரு குழு பிரான்சுக்கு பயணம் செய்து பிரான்சுக்கான இலங்கை தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல அரசியல் படுகொலைகளில் சலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மேலும் குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்புடைய அனைத்து அரசியல் பிரமுகர்கள் மீதான விசாரணைகள் தொடர்வதாகவும் பொறுப்பானவர்கள் இறுதியில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். சாட்சியான அசாத் மௌலானாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அவர் இலங்கைக்கு திரும்பி வந்து சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறார் என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இதனிடையே பத்திரிகையாளர் வசந்த விக்ரமசிங்கே, பத்திரிகையாளர் பிரகீத் எக்னலிகோட, தமிழ்நெட் ஆசிரியர் தர்மரத்னம் சிவராம், நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களின் கொலைகளுக்கும் அந்த குழுவினருக்கும் இடையே உள்ளதாக கூறப்படும் தொடர்புகள் குறித்தும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார். கூறப்பட்டும் இந்த சதி திட்டம் யாருக்காக மேற்கொள்ளப்பட்டது என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதல் சந்தேக நபருக்காக முன்னிலையான சட்டத்தரணி சுவஸ்திக அரவிந்தன் தனது கட்சிக்காரர் 8 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கண்டறியப்படவில்லை என்று சமர்ப்பித்து அவரை விடுவிக்க கோரினார். முதல் மற்றும் இரண்டாம் சந்தேக நபர்கள் ஜூம் வழியாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களால் பிறகு வெள்ளிக்கிழமைகளில் நடாத்தப்பட்டு வரும் போராட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை இராணுவத்தினரின் கொமாண்டோ மாளிகைக்கு முன்பாக 5வது நாளாக நடத்தப்பட்டது. வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றன. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல ஆண்டுகளாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். எதிர்வரும் வெசாக் தினத்தில் அந்த பகுதி முழுவதும் கறுப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு பாரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்படும். இதற்கு அனைத்து அரசியல்வாதிகள், அரச நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். சிங்கள, தமிழ், முஸ்லிம், பரங்கியர் என எல்லா இன மக்களும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் வேலைகளையே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நிந்தவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். 1997 காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சரும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருமான மர்ஹூம் MHM அஸ்ரப்பினால் அடிக்கல் நாட்டப்பட்ட நிந்தவூர் கலாச்சார மண்டபத்தின் அபிவிருத்தி பணிகள் நீண்டகாலமாக கைவிடப்பட நிலையில் காணப்பட்டன. இந்நிலையில் இந்த மண்டபத்தின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக நிந்தவூர் அஸ்ரப் ஞாபகார்த்த மண்டபத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுர்குமார் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சகல இன மக்களும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தினை உருவாக்கினார்கள். பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு வாக்களித்தீர்கள். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்களின் மனங்களில் இனவாதத்தை விதைத்தார்கள். அந்த இனவாத அரசாங்கத்தை தோற்கடித்ததன் மூலமாக எங்களுடைய அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். ஆதலால் தேசிய ஐக்கியத்தை உருவாக்குகின்ற வகையில் மக்களின் பரம் எமக்கு கிடைத்துள்ளது. அதனால் நாங்கள் ஒருபோதும் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச முகாம் என்பதில் இருந்து முற்றாக விலகி செயற்பட போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கை ஒன்றிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார சூழ்நிலைக்கு மத்தியில் எரிபொருள் விலையை மாற்றுவதற்கு தற்போது மேலதிக தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்றத்தின் எதிர்கால பணிகளை திட்டமிடுவதற்காக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சியின் பிரதான குரடாவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்த கருணாதிலகன் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தியாலினி திலீபன் கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இந்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் S. லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த விரிவுரையாளரின் மகனும் போலீசாரும் சாட்சியம் வழங்கினர். சாட்சியம் அளித்த போலீசார் விரிவுரையாளரின் மரணத்திற்கான காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமையே என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீதும் சந்தேகம் நிலவுவதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது இன்று உங்கள் அன்பின் இளங்கீரன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.
2: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியின். இனி வர இருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேறியுள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிக முஸ்லீம் லீக் கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றன. அதேபோல திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 1 வெற்றி பெற்றது. தனி சின்னத்தில் போட்டியிடாத காரணத்தால் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து அமைச்சரவையில் சேர முடியாத நிலை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது. கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் வகித்தார். அதில் உள்ளாட்சி லோக்சபா சட்டசபை தேர்தல்களில் மற்ற கட்சிகளில் சின்னங்களில் போட்டியிடாமல் இனிமேல் தனி சின்னத்தில் மட்டுமே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு சார்ந்த விவகாரங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தலையிடுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளுவதும் கூடாது என அக்கட்சியின் பொதுச்செயலரும் அமைச்சருமான ஆனந்த் அறிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக கூட்டணி அரசு அமைத்த நாளிலிருந்து அந்த கட்சியின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்கின்றனர். இதையடுத்து அவர்களை முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். மக்களுடன் நேரடியாக பணியாற்றவே வருவாய்த்துறைக்கு மாற்றம் கேட்டேன், முதல்வர் கொடுத்தார் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மனதார மட்டுமல்ல செயல் வடிவத்திலும் செயல்படுத்த வேண்டும் என முதல்வர் நினைக்கின்றார். ஒருவார காலத்திற்குள் பருவமழை துவங்கும் நிலையில் அதை எதிர்கொள்ளவும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை வருவாய்த்துறையில் செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அதிகாரியுடன் ஆலோசனை செய்துள்ளோம். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு அங்கேயே சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இன்னும் ஒருவார காலத்திற்குள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருப்பது என் உழைப்பு வீண் போகவில்லை என்பதை காட்டுகிறது என யூடியூபர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்தது திரும்ப பெறப்பட்டதால் சங்கர் நேற்று புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, முதல்வர் விஜய்க்கு நீதிமன்றங்களுக்கும் நன்றி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்களில் மக்கள் மிக சிறப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இதை முதல்வர் விஜய்க்கு நன்கு புரிந்து தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கின்றார். ஊடகங்கள் சுட்டிக்காட்டும் குறைகள் மீது உடனடியாக நடவடிக்கை ஏற்கின்றார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதால் ஊடகங்களுக்கான ஜனநாயகம் ஆரோக்கியமானதாக இருக்கும் என நம்புகிறேன். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்கு மேல் திறந்திருந்தால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளான SI மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என DGP சந்தீப் ராய் ரத்தோட் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச வாழும் கலை மையத்தின் 45வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நேற்றுடன் நிறைவு பெற்றன. கர்நாடக மாநிலம் பெங்களூரு கனகபுரா சாலையில் உள்ள சர்வதேச வாழும் கலை மையத்தின் 45வது ஆண்டு விழா, மையத்தின் நிறுவனர் ரவிசங்கர் குருஜியின் 70வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளன்று பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நேற்றுடன் விழா நிறைவு பெற்றது. அகமதாபாத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட 2.58 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் விமான நிலைய ஊழியர்கள் உதவியுடன் கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குஜராத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் மிக குறைந்த நாட்களில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பின்தொடர்பர்களுடன் பிரபலமான காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அரசியல் நையாண்டி இயக்கத்தில் அந்நிய நாடுகளின் தலையீடு குறித்து மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சமீபத்தில் ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் சிலர் கரப்பான் பூச்சிகளைப் போல உள்ளனர், எச்சரிக்கை அவர்களில் சிலர் ஊடகம் சமூக வலைதளம் தகவல் அறியும் உரிமை சட்டம் செயற்பாட்டாளர் என மாறி அனைவரையும் தாக்கி பேசுகின்றனர் என கூறினார். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சியுடன் நீதிபதி ஒப்பிட்ட சர்ச்சை எழுந்துள்ளது. இதையடுத்து இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற மீம் எனப்படும் நையாண்டி கருத்துக்களை பகிர்ந்ததுடன் இது மிக வேகமாக வளர்ந்து சில நாட்களுக்குள் இன்ஸ்டாகிராமில் மட்டும் 1.50 கோடிக்கும் மேற்பட்ட பின்தொடர்புகள் பெற்றுள்ளது. குறுகிய காலத்தில் மிக வேகமாக வளர்ந்ததால் இதுகுறித்து இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மத்திய அரசுக்கு தகவல் தந்துள்ளது. இந்தியா மற்றும் சைப்ரஸ் நாட்டுக்கு இடையிலான உறவு முக்கியமான உயர்மட்ட உறவு என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளது. மேற்காசிய நாடான சைப்ரஸ் தீவின் அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோடு லீட்ஸ் 4 நாள் பயணமாக கடந்த 20ஆம் தேதி மும்பை வந்தார். அங்கு வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து டெல்லிக்கு நேற்று வந்தார். அங்கு வந்துள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடியுள்ளார். பெற்றோர் இருவரும் IAS அதிகாரிகளாக இருந்து சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு சலுகை தேவையா என கிரிமிலேயர் வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவை குரூபா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக பணி வழங்கப்பட்டது. விசாரணைக்கு அவரது பெற்றோர் இருவருமே மாநில அரசு ஊழியர்கள் என்பதால் கூட்டு வருமானம் கிரிமிலேயருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டுவதாக கூறி குருபா ஜாதி சான்றிதழை தர அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதை கர்நாடக உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. பாதிக்கப்பட்ட நபர் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வரும் ஆண்டுகளில் பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல அரசியல் நெருக்கடியையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்புச் சேவை. சமூக அறிவித்தல். விக்டோரியா தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடுவோம். பரதநாட்டிய நடனம், தமிழ் இசை, கிராமிய நடனம், நாட்டுக்கூத்து. இந்த நிகழ்ச்சிகள் 14ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது. பன்மேலாகவோல் VGCC டனினோங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருக. மேலதிக விவரங்களுக்கு தேவ் அவர்களை 04-3232-3132 அல்லது உதய அவர்களை 04-33-3232-932 அல்லது மயூரன் அவர்களை 04-00-41-3105 தொடர்பு கொள்ளவும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும்.
2: சங்கநாதம் நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா பாலகிருஷ்ணன். இந்த நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளாஸ்டிக் ஃப்ரீ ஆன லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும், அதே மாதிரி ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாகவும் கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம நோக்கம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் எபிசோடில் வித்தியாசமான விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் வித்தியாசமான விஷயங்களாக நான் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துட்ருக்கேன். முக்கியமாக நம்ம பிளாஸ்டிக்கை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட மெயின் கோலாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில். அது போக நமக்கு என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆகட்டும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் போகும்போதோ ஒரு பார்ட்டி போகும்போதோ இந்த மாதிரி எப்போ நீங்கள் போனாலும் சரி, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கும், நமக்கும் நம்ம சுற்றங்களில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக உருவாக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே நல்ல விஷயங்களை நம்ம கூட போய் சேர்க்கறது ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம சுற்றத்துக்கும் நல்லது. ஸோ இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ கடந்த ஒரு சில எபிசோடுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், கிராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் வேர்ஸில் உருவாக்கக்கூடிய, பிளாஸ்டிக்னால உருவாக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பர்ஸை இப்போ ட்ரெண்டில் கொண்டு வந்திருக்காட்டி பசங்க பொண்ணுங்க எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நான் சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பல சோஷியல் மீடியா பேஜஸில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களாலேயே வந்து இந்த கிராக்ஸ் போன்ற செருப்புகளை உபயோகப்படுத்தாதீங்க, அதனால் நிறையா பின்விளைவுகள் இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான பாதையில் தான் பயணிச்சிட்ருக்கோங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோடு நான் இன்றைக்கி நிகழ்ச்சி துவங்குறேன். இந்த கிராக்ஸ் போன்ற செருப்புகள், இந்த கிராக்ஸ்னால் என்ன செருப்புன்னு தெரியலையே, என்ன சொல்கிறீங்கிறது தெரியலையேங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்டு கலர் கலராக ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே லோக்கலில் சொல்ல போனோம்னா டார்கெட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கே மார்ட் இந்த மாதிரி கடைகள் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ ஷூஸ் கடையிலையும் பார்த்திங்கன்னா கலர் கலராக குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக்லேயே கிளிட்டர்ஸ்லாம் போட்ட மாதிரி செருப்புகளை தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்னால் உருவாக்கப்பட்ட இந்த கிராக்ஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய செருப்புகள் எல்லாம் வாங்கி குழந்தைகள் உபயோகிக்கும் போது நாளடைவில் அவங்களுக்கு சருமத்துக்கான பிரச்சனைகள், ஆல் ஓவர் த உடம்புல இருக்க பாடி டெம்பரேச்சரில் இருக்க மாற்றங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் கூகுள் பண்ணி ப்ராப்பரான டாக்டர்ஸ் ரிசர்ச்சஸ் பேஜஸ்லாம் நிறையா வரும், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப காலமாக உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம உடம்புகளை நம்மளை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க பசங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை வந்து அந்த ஒரு $30-$40 நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம வாங்கிட்டோம், இப்போ அதை என்ன பண்ணுறேன்னு யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல, அதை உபயோகப்படுத்துறத கம்மிப்படுத்திக்கலாம். முக்கியமாக ஹீட், ரொம்ப ஹீட்டாக இருக்கிற நாட்களில் குழந்தைங்களை லாங் அவர்ஸ் போடுறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே அதை வாங்குறதுக்கான ஐடியாவும் நமக்கு வேண்டாம். குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னா அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணிவிடுங்க, அதில் என்ன இருக்குது ஏன் வேண்டாங்கிறத. ஸோ நம்ம வந்து நல்லதையும் நோக்கி செல்வோம். முக்கியமாக அதுக்கு ரீப்ளேஸபிளாக நல்ல நல்ல மெட்டீரியல், நல்ல நல்ல குவாலிட்டியில் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நமக்கே தெரியும், பசங்க ஆன்லைனில் அட்டகாசமாக ஆன்லைன் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க ஆன்லைனில் ஆர்டர் போடக்கூடிய பொருட்களும் தரமான பொருட்கள் தானான்னு பார்க்க வேண்டியதும் நம்மளோட கடமை. ஸோ நம்ம பசங்களுக்கும் அது தீர ஆராய்ஞ்சு போட சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக்லேயும் நான் சொல்லியிருந்தேன், ஆன்லைன் ஆர்டர்ஸ் பற்றி. நம்ம குழந்தைங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறோம். ஷெயின், திமோ போன்ற தளங்கள்லேருந்து நம்ம வாங்கும் பொழுது அது தரமான நிலையில் தான் இருக்காங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம்னு சொல்லலாம். ஸோ அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதாகவும், அதில் பிளாஸ்டிக் கலந்த பிளாஸ்டிக் பொருட்களால் உருவாக்கப்பட்ட கிளாத்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் நிறைய உள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்லைன்லேயாகட்டும் இல்லை டெய்லி ஷாப்பிங் எங்கே போனாலும் சரி, பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் அப்படியே ஹெல்த்தியாக ஒரு நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். ஸோ அவங்களுக்கும் அதனோட ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அவங்ககிட்ட இதை பற்றி பேசுங்க ஒவ்வொரு வாரமும். அவங்களும் இதை பற்றி எஜுகேட் பண்ணுறதுனால அவங்களும் இதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்தே அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து பழகிக்குவாங்க. அவங்களுக்கான உலகம் பிளாஸ்டிக் இல்லாத உலகம் அமையட்டும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை, அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
3: நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் கடவுள் முருகப்பெருமானும் நீதி அரசர் யமதர்மராஜனும் பிறந்த தினமான வைகாசி விசாகம் பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும், வைகாசி விசாகம் அன்று புராண காலத்தில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் நடந்துச்சு, வைகாசி விசாகம் அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் என்று இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதலில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானின் பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாரகாசுரன் சூரபத்மனோட அட்டூழியம் தலைவெறிச்சு ஆடுனதால சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிய வெளிப்படுத்துவார். அத வாயுதேவன் சரவண பொய்கை ஆற்றுல செலுத்தினதும் அதுலேருந்து 6 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க. அதனாலதான் முருகனுக்கு கார்த்திகேயன்னு பெயர் வந்திருக்கு. பார்வதி தேவி முதன் முதலாக அந்த 6 குழந்தைய பார்த்து கட்டி அணைச்ச போது 6 குழந்தையும் ஒரே உடம்புல 6 முகத்தோட 12 கையோட ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் 6முகன் சண்முகம்னு சொல்லி அழைக்கிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வருவதால் தான் அந்த மாதத்திற்கு வைகாசி என்ற பெயர் வந்திருக்கு. முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய கந்தசஷ்டி விழா எப்படி ஒரு சிறப்புமிக்க நாளோ, அதே போல முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினமான வைகாசி விசாகமும் மிக மிக முக்கியமான ஒரு விரத நாள். 2025 வைகாசி விசாக பெருவிழா June 9 திங்கட்கிழமை அன்று வருது. வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தேவானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல், திணைமாவு, பால், சித்ராணங்கள், பச்சனங்களை நெய்வேத்தியமாக படைத்து குத்து விளக்கை ஏற்ற விநாயக பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பூஜை முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்த சஷ்டி கவசம், கந்தரனு பூதி போன்றவற்றை படிக்க வேண்டும். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். வைகாசி விசாக சுப தினத்தில் தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாள். ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். இந்த நாளில் தானமும் தர்மமும் செய்தால் நல்லது. தண்ணீரை அசுத்தம் செய்து மீன்களாக சாபம் பெற்ற முனிவரின் புத்திரர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது பற்றி வைகாச விசாக நாளில் தெரிஞ்சுக்கலாம். பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள். 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன. அதனை கண்ட பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தப்படுத்தக் கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும், நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள்னு கட்டளையிட்டிருக்காரு. அப்பா சொல்ல எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கு? 6 பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாலம் போட்டிருக்காங்க. இதனால் பல மீன்கள் இறந்து போயிருக்கு. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு, குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாறக் கடவுது அப்படின்னு சாபமிட்டிருக்காரு. உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறியிருக்காங்க. தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோக்ஷனம் எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டதற்கு, பார்வதி தேவியின் அருளால் உங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரிலேயே நெடுங்காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்திருக்கு. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறியிருக்காங்க. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் இருங்கள், அங்கு முருக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார்னு ஒரு அசரடி ஒலித்திருக்கு. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டிருக்காங்க. வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைச்சிருக்கு. சிவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் 10 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு, பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை வைக்கிறாங்க. முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோக்ஷனம் பெற்ற பராசர முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோக்ஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த வைகாசி விசாக பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பான ஒரு நாள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காவியத்தில் நாம் படித்திருக்கிறோம். இந்த காவியத்தின் கதாநாயகி மணிமேகலை அவள் அன்னதானம் செய்வதற்கு காரணமாய் இருந்தது ஓர் அட்சய பாத்திரம். இது மணிமேகலைக்கு கிடைத்த ஒரு தினம் வைகாசி பௌர்ணமி நாள். தினமும் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ்னு முருகனுக்குரிய மந்திரங்களை மட்டுமே பாராயணம் செய்யும் முருக பக்தர்களை விட எவன் ஒருவன் மனமுருகி ஒவ்வொரு நொடி பொழுதும் சதா சர்வ காலமும் முருக பக்தியில் மூழ்கி இருக்கிறானோ அவனுடனேயே முருகன் வாழ ஆசைப்படுவார். இக்கட்டான சூழ்நிலையில் தனக்குதவ யாருமே இல்லை என்று கண்ணீர் விட்டு கதரும் போது, நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வருபவன் தான் கந்தன். நீங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய முருக பக்தரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இல்லத்திற்கு முருகன் வருகிறார் என்றால் சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். அதே போல முருகனின் வருகையை சில உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வருவதை வைத்து தெல்ல தெளிவாக இது முருகனின் திருவிளையாடல் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். முருகன் உங்களுடனேயே இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? முருகனின் வருகையை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். முருகனை வழிபடுபவர்களுக்கு தானாக முகத்தில் தெய்வீக கலை தோன்றும், மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும், எப்பொழுதும் மகிழ்ச்சி அமைதியை உணர முடியும். இது தவிர முருகன் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், அவங்க ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முக லட்சணம் அப்படியே தெரியும். நம்ம படத்துலதான் முருகப்பெருமானை பார்த்திருப்போம், அதே போல முகம் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் வந்திருக்கும். அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ, அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ, அல்லது செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதியில் பிறந்திருந்தாலோ, கட்டாயம் அந்த முருகப்பெருமானே தான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும் போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிந்தால் அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் கண்முன் நிற்கிறார் என்று அர்த்தம். அதே போல முக்கியமான வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேற வேணும்னு முருகன் கிட்ட முறையிட்டு இருக்கும் போது எரியும் விளக்கின் ஜோதியிலிருந்து சத்தம் கேட்டால் உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கிறார் என்று அர்த்தம். அதே போல பள்ளி சத்தமிடுறது எல்லாரோட வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் நினைச்சா கூட எல்லா நேரத்திலையும் எல்லாரோட வீட்லயும் பள்ளி சத்தமிடாது. எந்த வீட்டுல தெய்வ சக்தி உள்ளதோ அந்த வீட்டுல மட்டும்தான் பள்ளி சத்தம் அதிகமா கேட்கும். கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பள்ளிகளின் நடமாட்டமோ பள்ளி சத்தமிடுறதோ இருக்காது. நீங்க முருகன் முன்னாடி மன முருகி வேண்டிக்கிட்டு இருக்கும் போது பள்ளி சத்தமிடுது அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுடனேயே இருக்கிறார் என்று அர்த்தம். உங்க வீட்டுக்கு முருகப்பெருமான் வந்துட்டார்னு இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இருக்கும் போதோ மந்திரங்கள் சொல்லும் போதோ முருகப்பெருமான் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுகிறது என்றால் அந்த இடத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம். இது சாதாரணமா காற்றில் அசைந்து யதார்த்தமா கூட நடந்திருக்கலாம். ஆனால் காற்று ஏதும் அடிக்காமல் இருக்கும் இடத்திலும் இது போன்று நடக்குது அப்படின்னா அங்கு முருகப்பெருமான் வந்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க சாலையில நடந்து போகும்போதோ அல்லது வீட்டுல இருக்கும் போதோ உங்கள் கண்முன் உங்களுக்கு சொந்தமில்லாத மயிலோ சேவலோ தெய்வீக தன்மையோடு வந்து சென்றால் உங்களுக்கு அருகில் முருகப்பெருமான் இருக்கிறத நீங்க உணர்ந்துக்கலாம். முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னாதான் இந்த பறவைகள் தானாக நம்மை தேடி வந்து நமக்கு அருகில் இருந்து விட்டு செல்லும். நமக்கு எந்த தொந்தரவுமே செய்யாது. ஆனால் நமக்கு தெய்வீக தன்மையையும் முருகப்பெருமானோட கருணையையும் உணர்த்தி செல்லத்தான் இந்த பறவைகள் நம்மளோட வீடு தேடி வரும். உங்களுக்கு முருகனோட அருள் இருக்கு. முருகன் எப்பவுமே உங்க கூடவே இருக்கிறாரு அப்படின்னா உங்களோட கனவுல அடிக்கடி வேலும் மயிலும் வரும். இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து காட்சி கொடுப்பாரு. அதே போல ஏதாவது ஒரு சோதனையான நேரம் அப்படின்னா நீங்க மனம் முருகி முருகனை நினைச்சா அடுத்த வினாடி உங்களின் கண் எதிரே முருகனின் படம் வேல் என முருகன் தொடர்புடைய ஏதாவது உங்க கண்ணுல அடிக்கடி பட்டா முருகப்பெருமான் உங்களுடன் தான் இருக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருத்தர் தானாக வந்து நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன் வந்தால் முருகன் அந்த நபரின் வடிவத்தில் வருகிறார்னு அர்த்தம். சாதாரணமா என்ன முருகா இப்படி எல்லாம் சோதனை வருதே அப்படின்னு நீங்க முருகப்பெருமான நினைச்ச உடனேயே உதவி உங்களுக்கு தேடி வருது. உங்களோட பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான ஒரு வழி கிடைக்குது அப்படின்னாலே முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களுடனேயே இருக்கிறாருங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்றால் உங்களின் வீட்டில் உங்களை சுற்றி இதுவரை நீங்கள் உணர்ந்திராத தெய்வ தன்மை நிறைந்த விபூதி சந்தனம் பன்னீர் வாசனை வீசுறதையும் நீங்க உணர்ந்து கொள்ளலாம். வீட்டில் இல்லாமல் நீங்கள் வெளியிடத்திற்கு சென்றால் கூட முருகனை மனதார நினைத்தவுடன் அந்த வாசனையை உங்களால் உணர முடிகிறதென்றால் நிச்சயமாக முருகன் உங்களுடன் இருக்கிறாருங்கிறதா அர்த்தம். முருக பக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது கண்டிப்பா முருகப்பெருமானை நேர்ல வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆண் உருவிலேயோ பெண் உருவிலேயோ எந்த உருவத்துல வேணாலும் வருவாரு. ஆனா அவங்க யாரு என்ன ஊரு என்ன பேருன்னு எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா முருகப்பெருமானே வந்து உதவி செய்வாரு. அப்படி இல்ல அப்படின்னா யாருமே தெரியாத வெளியாட்கள் மூலமா வந்து நமக்கு உதவி கிடைக்கும். அப்படி நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல இருந்து யாராச்சும் நமக்கு உதவி செய்வாங்க அவங்களோட பெயரை பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தொடர்புடைய ஒரு பெயராதான் இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானோட பெயர்ல உள்ள ஒருத்தவங்களாதான் இருப்பாங்க. இது தவிர நம்ம கோவில்ல வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள்ல கோவில்ல மணியோசை மங்கள இசை கேட்பதும் இறைவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறியாதான் பார்க்கப்படுது. நம்ம கோவில்ல அமர்ந்து நம்ம வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல மங்கள சத்தங்கள் நம்மளோட காதல கேட்கறது ரொம்பவே விசேஷமானதா கருதப்படுது. இது மட்டும் இல்லாம நம்ம மிகப்பெரிய ஒரு துயரத்துல இருக்கக்கூடிய நாட்களில் நம்முடைய கனவில் சிறு பிள்ளைகள் முருகனின் வாகனமான மயில் சேவல் போன்றவற்றில் வருவதும் முருகன் நம்முடன் இருப்பதையும் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடியதையும் உணர்த்தும் அறிகுறிகள் தான். மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சுஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ இல்ல யாமிருக்க பயமின் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து உங்க கண்ணுல தென்பட்டுச்சு அப்படின்னா நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் உனக்கு துணையா இருக்க, நீ தைரியமா இரு, நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்க அப்படின்னு முருகப்பெருமானை நமக்கு உணர்த்துவதாதான் அறிகுறி. எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை நான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கறத முருகப்பெருமான் உணர்த்துவாரு. நம்ம போகிற இடத்துல கூட முருகப்பெருமானோட கோயில பாக்கலாம். அதே மாதிரி நீங்க எப்ப முருகப்பெருமான கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுவும் ராஜ அலங்காரத்தோடு முருகப்பெருமான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் உடனடியாக ஓடோடி வந்து அருள் புரிவார். அவரை முழுவதுமாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை மனதார முருகா என அழைத்தால் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பார். முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் 36 முறை படித்து வந்தால் எதிர்காலத்தில் நடக்க போவது கூட முன்கூட்டியே உணர முடியும். நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும்னு கூறப்பட்டிருக்கு. கந்த சஷ்டி கவசம் படிப்பவர்களுக்கு முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையில நடத்திட்டு இருக்க அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றளவும் ஏராளம். இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுல முருகப்பெருமானோட சிலை வச்சு வழிபாடு செய்யறாங்க, வேல் வச்சு வழிபாடு செய்யறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல பெருகிக்கிட்டே போகுது. முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்த கூட இப்போ தாராளமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், ஒரு காக்கும் கவசமா இந்த வேல் இருக்கும்னு நம்புறாங்க. இப்போ முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும், முருகப்பெருமானுடைய கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு முறைப்படி செஞ்சுட்டு வர்றாங்க. நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த வீடியோல படை வீடுன்னா என்ன, ஏன் முருகனோட 6 படை வீடுகளும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு, மற்ற மாநிலத்திலேயே இல்லையே, அதனாலதான் தமிழ் கடவுள்னு சொல்றோமா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குதா? அந்த 6 படை வீடுகள் எப்படி உருவானுச்சு? 6 படை வீட்டிற்கும் உள்ள புராண வரலாற்று பின்னணியில் முருகப்பெருமான் நிகழ்த்திய பல சுவாரஸ்யமான திருவிளையாடல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம் தமிழ் கடவுள் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பத்தி பார்க்கலாம். முருகன் சுப்பிரமணியனான பிறகு செந்தூரில் சூரபதுமனை வதம் செய்ததற்கு பரிசாக இந்திரன் தன் புதல்வியாகிய தெய்வானைய திருப்பரங்குன்றம்ல திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதனால முருகப்பெருமான் இங்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. இங்க முருகன் கோவில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில் அமைஞ்சிருக்கும். பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவத்தில் குன்றா இருக்கதால பரங்குன்றநாதருங்கிற பெயரோடு திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் என்று ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலைய வடக்கு திசையிலிருந்து பார்க்கும் பொழுது கைலாய மலை போன்றும், கிழக்கிலிருந்து பார்க்கும் பொழுது பெரும் பாறையாகவும், தெற்கிலிருந்து பார்க்கும் போது பெரிய யானை படுத்திருப்பது போன்றும், மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும் போது சிவலிங்க வடிவமாகவும் காட்சி அளிக்கிறது. எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம்தான் சொல்றாங்க. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசம் செஞ்சுட்டு வந்தாரா. அம்மாவோட மடியில் உட்கார்ந்திருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை காதார கேட்டிருக்காரு. புனித மந்திர பொருளை குருவின் மூலமா தெரிஞ்சுக்கணும், மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது பாவம்ங்கிறதால அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடி திருப்பரங்குன்றத்திற்கு வந்து முருகன் தவம் செய்ய தொடங்கியதாகவும், இதை பார்த்த சிவனும் பார்வதியும் ஒரு தை மாத பூச திருநாள்ல முருகனுக்கு காட்சி கொடுத்து அவரோட தவத்தை ஏற்று அருள் புரிஞ்சி மறுபடியும் சிவபெருமான் முருகனுக்கு குருவாயிருந்து மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்காருன்னு. திருப்பரங்குன்றத்திற்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு. சிவன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கிறார். திருப்பரங்குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் சிவனை வணங்கிவிட்டுதான் முருகனை வழிபடணுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு முருகன் ஒரு மிக முக்கியமான கடவுள். சிவன் பார்வதி கிட்ட அழியாத வரம் பெற்று இந்த உலகை கொடுமைப்படுத்தி வந்த சூரபத்மனை அழிக்க முருகன் அவரோட சேனை படைகளுடன் தங்கியிருந்த இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர். முருகனோட அவதார நோக்கமே சூரபதுமனையும் அவனோட தம்பிகளையும் வதம் செய்யறதுதான். தேவர்கள் இனத்தையே அடிமைப்படுத்தி வந்த சூரபத்மன் தேவர்கள் இனத்தையே அழிச்சிடணும், அதுலயும் தேவர்களோட குருவான வியாழ பகவான் கிடைச்சா அவர் கதையை முடிச்சிடணும்னு இருந்திருக்காரு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம்னு சொல்வாங்க. சூரபத்மனை முருகனால அவ்வளவு சாதாரணமா வதம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகனோட அம்மா பார்வதி தேவி சிக்கல்ல அவங்க கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த வைரவேலை முருகனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆதிசக்தியான தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு வெற்றி வேல் வீரவேல்னு முருகன் போருக்கு புறப்பட்டிருக்காரு. 6 நாட்கள் தொடர்ச்சியா கடுமையான போர் நடக்குது. ரெண்டு பக்கமும் பல வீரர்கள் தாக்கப்படுறாங்க. சூரபத்மனால முருகனோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம தப்பிச்சு ஒரு மாமரமா மாறி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்போ முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த வேலால அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாத்துவாரு. சேவலை தன்னோட கொடியிலும் மயிலை தன்னோட வாகனமாகவும் முருகன் ஏத்துக்குவாரு. சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று வைர வேல் கொண்டு வதம் செஞ்சனாலதான் கந்த சஷ்டி விழா சூர சம்ஹார தினம்னு சிறப்பா கொண்டாடிட்டு வரும். அசுரனை வதம் செய்து வெற்றியடைந்ததால் இந்திரன் அவனோட மகள் தேவயானைய திருப்பரங்குன்றம்ல முருகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அடுத்து அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனிமலை. இங்கு முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. எதனாலனா நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவி கிட்ட கொடுத்து முருகனுக்கும் விநாயகருக்கும் கொடுக்க சொல்வாரு. பழத்தை இரண்டா பிரிச்சா அதோட மகிமை போயிடும்னு உலகத்தை யார் முதலில் சுற்றி வரார்களோ அவங்களுக்கு தான் ஞான பழம்னு சொல்லிடுவாங்க. முருகன் தன்னோட வாகனமான மயில் மீது ஏறி உலகை சுற்றி வளம் வருவாரு. விநாயகர் ரொம்ப புத்திசாலித்தனமா அம்மையப்பன் தான் உலகம்னு சொல்லி சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிக்குவாரு. நாரதர் கொடுத்த ஒரு பழத்தால அம்மையப்பன் மேல கோச்சுக்கிட்டு முருகன் பழனிமலைக்கு வந்து தங்கிடுவாரு. சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானப்படுத்தி ஞான பழமான உனக்கு எதற்காக இன்னொரு பழம்னு சொல்லி சமாதானம் செஞ்சு முருகனை பழம் நீ என்றதால் இந்த இடத்திற்கு பழனிங்கிற பெயர் வந்திருக்கு. பழனியில இருக்க முருகர் சிலை போகருங்கிற முனிவரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை செய்ய சொல்லி சொன்னதை முருகப்பெருமான் தான் சொல்றாங்க. பழனியில தான் முதன் முதலாக பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை அழகு குத்துறது காவடி எடுக்கிறது நேர்த்தி கடனா செலுத்தி வராங்க. எதனால பழனி காவடி அதிக சிறப்பு வாய்ந்ததுன்னா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அகத்திய முனிவர் அவரோட இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை எடுத்துட்டு போக நினைச்சிருக்காரு. தன்னோட சேவகனான இடும்பன் கிட்ட மலைகளை தூக்கிட்டு வர சொல்லுவாரு. இடும்பனும் இரண்டு மலைகளையும் தன் தோல் மீது காவடி மாறி தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. கைலாயத்திலிருந்து கோச்சுக்கிட்டு வந்த முருகன் சிவகிரி மலை மேல ஏறின பிறகு இடும்பனால மலையை தூக்க முடியாம போனதும் இடும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில முருகன் இடும்பனை அழித்து தன்னோட பக்தரா ஏற்றுக்குவாரு. இடும்பன் மாதிரி காவடி சுமந்து தன்னை யாரு வழிபடுறாங்களோ அவங்களோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து முருகனோட அருள் கிடைக்கும்னு பழனிக்கு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க. பழனிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு முருகப்பெருமானுக்கு பெயர் வந்தது இந்த ஸ்தலத்தில் தான். தன்னோட தந்தை பரம்பொருளான சிவபெருமானுக்கே முருகன் பிரணவ மந்திரத்தை கத்து கொடுத்திருக்காரு. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்க கைலாயத்திற்கு எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. முருகனையும் நலம் விசாரிச்சுட்டு தான் சிவபெருமானையே பார்க்க போயிருக்காங்க. அப்போ அங்கு வந்த பிரம்மதேவர் மட்டும் முருகனை கண்டுக்காம போனு முருகப்பெருமானுக்கு கோபம் வந்திருக்கு. பிரம்மாவை கூப்பிட்டு வேதங்களை சொல்ல சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரும் ஓம்னு தொடங்கி இருக்காரு. நிறுத்துங்கள், முதலில் ஓம்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காரு. பிரணவத்தோட பொருளே தெரியாமல் எப்படி நீங்கள் படைப்பு தொழிலை செய்ய முடியும்னு கேட்டு பிரம்மாவை பிடித்து சிறையில் அடைத்திருக்காரு முருகப்பெருமான். பிரம்மாவுக்கு பதிலாக படைப்பு தொழிலை முருகனே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சிவபெருமான் வந்து பிரம்மாவை சிறையில் இருந்து விடுவிக்க சொன்னதால பிரம்மாவை விடுதலை செஞ்சிருக்காரு முருகன். பிரம்மாவுக்கு தெரியாத பிரணவ மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்யுன்னு சிவபெருமான் கேட்டுக்கொண்டதால் தகப்பனுக்கே முருகன் உபதேசம் செய்த நான்காம் படை வீடுதான் சுவாமிமலை. தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வலது கரத்தில் தண்டாயுதத்தையும் இடது கையை தன் தொடையில் வைத்துக் கொண்டும் யோக நிலையில் குருவாக நின்ற கோலத்தில் 6 அடி உயரத்தில் காட்சி கொடுக்கிறாரு. சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தின் வடக்கு எல்லையில் இருக்கும் முருகனின் 5ஆம் படை வீடு திருத்தணி. திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு போய் அவரோட கோபத்தை தணிச்சிருக்காரு. அதனால அந்த ஊருக்கு தணிகைங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முருகன் தன்னோட கிரியா சக்தியான வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசன் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி. திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இறுதியாக அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான அழகர் மலை மீது இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை. இங்கு ஔவை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்க முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடர்

கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதை சுட்டி பையனாக வந்து அவ்வை பாட்டிக்கு தன் திருவிளையாடல் மூலமாக உணர வச்சிருக்காரு முருகன். பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழ் ஸ்கந்த புராணத்தின்படி சிவபெருமானோட மூன்றாவது நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி ஜுவாலைகள் சரவண பொய்கையாற்றில் விழ அசுரர்களை வதம் செய்வதற்காகவே ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த ஆறு பேரும் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்க்கப்படுறாங்க. பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் போது ஆறு முகன் என்னும் முருகன் உருவாகி இருக்காரு. தமிழ் கடவுள் முருகனுக்கு சேயோன் என்ற பெயரும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேயோன் என்றால் நம் தமிழ் மொழியில் குறிஞ்சி நிலத்து தலைவன் என்றும் சிவந்த நிறம் உடையவன் என்றும் அர்த்தங்கள் உண்டு. சிவபெருமானையும் முருகனையும் ஒரு சேர குறிக்கும் சொல்லாகவும் சேயோன் இருக்குது. சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பே தொல்காப்பியர் முருகனை சேயோன் என்று பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. முருகன்கிற பெயருக்கு பொருளே அழகு, இளமைதான். பொதுவா தமிழ் கடவுள் முருகனுக்கும் ஆறுங்கிற எண்ணுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும். சரவண பவங்கிற மந்திரமும் ஆறெழுத்து. கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்கிட்டதான் முருகன் வளருவாரு. அதே மாதிரி முருகனுக்கு அறுபடை வீடுகளும் இருக்கும். இந்த வீடியோல முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் பற்றிய வரலாற்று தெரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமான் பக்தர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர்களின் துன்பங்களை இன்பமாக மாற்றி வாழ வைக்க கூடிய ஒரு கடவுள். அதனால் தான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்படியான இந்த சூழ்நிலையில் முருகப்பெருமான் நம்முடன் தான் இருக்கிறார், நம்முடைய வீட்டிற்கு வருகிறார் என்பதை எந்தெந்த அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு இந்த வீடியோல பார்த்தோம். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை வேறொரு முருக பக்தருடன் ஷேர் பண்ணி இந்த அறிகுறிகள் எல்லாம் அவங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படின்னு மறக்காம கேளுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.

இத்துடன் இவ்வாறு நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்க.